0: ராஜேந்திரன்.
1: எஹாரா மிஹார், எஹாரா மிஹார்,
2: ehara mihar me bayang me to algun me hovale lave ki divehi lave divehi amila raage ufedume me beruge rayita kufadda fawa divehi amila raagu ge lave shila

0: ஓகே
1: பராபரோ ஹம ஹாத நட எங்கே தவ கியாலி மரிய கோபா கோன் குச்ச கல்லவ ஹாச கொல்லம் வி
0: நவ ஹாச கொல்லல ஹம திபுதில்ல தே ஹம நமுனா கொம்பர ஸ்ட்ரீம் ஹம உரியா குதில்ல அடுகே அடுகே ஹம எம்மே ஹே பேபு நக பே கலுன
1: ஓகே எம்ம தவ ஜஹ தே நங்கே தே
0: வரப்போட்டா
1: சுக்ரியா பாஜ வேறு.

ஃபிக்ரு குரம்பி துனியாய் ஆஹ்ரதா மெதுக அதி யதி முன்னா மெதுகா எவரங் கலேக ஃபானா சுவால் குரத்து கலேக ஃபான விதாள் வாஷ எவரங்க கந்தத்தங் இஸ்லாஹ் குனுமி ஹேவகம் பொடுவகம் வா கமகே அதித்திய பே மீஹுங் எவரென்னா குளிகங் உடேனம எவரென் நீ விஸ்திய பே மீஹுங் அஹுன் அதி இஸ்லாஹ் குரா மீஹுன்னாய் ஃபசாத குரா மீஹுங் அல்லாஹு தினவடிகம் வே அல்லாஹு இராத குரவாஃபி நம தியபா மீஹுன்ன தத் குரவாஃபீஹி ஹம கஷ்வரும் அல்லாஹு அஜீஸ் வந்த ஹகீம் வந்த ரஸ்கலாங்கே.